ரங்கானே கோபால் தாமோதர் தீன் தயால துபஞ்சன பூர்ண கிருபால சிமர் சிமரு நாம் பாருங்காரு நானக ஜீ கா இஹ அதார உத்தம சுரோபசாதி.